ஹுசைன் மட்டின்பாய் ஷேக் சந்த் ஷேக் சலீம் ஷேக் ஃபரூக் சயீத் கலீல் முபீன் பாய் மஹமது யசீன் மூசா கரீம் சோடவரப்பு நாகேஸ்வர ராவ் ரமாதேவி லக்ஷ்மி சசாங்க் காயத்ரி விஸ்ருத மகாத்யுதி சாய் மன்விதா சம்ஹృత கீதநகர் ஹைதராபாத் நுண்டி கோர்த்து மீ அந்த கோசம் ஈ பாட்ட.